இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி அனிதா. மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒளிபரப்பு இப்போது துவங்குகிறது. இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 7ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை,

அறிவிப்பு, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் வேளாண் உலகம் ஆகியன ஒளி உலா வர உள்ளது. முதலில் குரல் அமுதம். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளே விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம். பொருள்: விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டும் வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? மீண்டும் குரல்: வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சின் மிசைவான் புலம். குரலின் 85, அதிகாரம் விருந்தோம்பல். இன்றைக்கான பொன்மொழி: பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள், ஏனெனில் பொய் வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. கூறியவர் சுவாமி விவேகானந்தர். ஃபோனிக்ஸ்பே துறைமுகத்திலிருந்து MV பம்புகா நாளை காலை 6 மணிக்கு சராதீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV கமாட்டா நாளை காலை 6:15 சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ராணிச்சங்கா நாளை காலை 6:15 சரதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:35 ஸ்ரீ விஜயபுரம் செல்லும். MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 11:00 சகிதீப் பயணிக்கும். பின்பு அங்கிருந்து பகல் 1:00 சரதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது.

0: எம் வி ரங்கத் நாளை காலை 11:30 சிராதீப் செல்லும். பிறகு பகல் 2 சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி கமாட்டா நாளை பிற்பகல் 2:30 சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம் வி ராணிலட்சுமி நாளை மாலை 5 சராதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture and untold stories. The Ministry of Information and Broadcasting through Prasar Bharati proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes or hidden destinations, your story matters. Create a 1-3 video, reel, documentary, podcast or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
2: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே

கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அதோட ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ரெண்டு மொழியிலும் நல்ல புலமை இருக்கணும். இந்த பணிக்கு கணினி அறிவும் கண்டிப்பா தேவை. இந்த பணிக்கான வயது வரம்பு 40 வயதுக்கு மிகாமல் இருக்கிறவங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்தின் டியூட்டி ரூம்ல வாங்கிக்கலாம். படிவத்தை பூர்த்தி செய்து அதே நிலையத்துல சமர்ப்பிக்கணும். அப்புறம் என்ன, உடனே காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 அக்டோபர்.

இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க. மேலும் விவரங்களுக்கு ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம். ஒரு சின்ன குறிப்பு, இந்த தேர்வில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு எதிர்கால நிரந்தர பணிக்கான உத்தரவாதம் கிடையாது.

இன்றைய வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் தக்காளி சாகுபடி குறித்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீட்டு சமையல நினைச்சு பாருங்க, தக்காளி இல்லாம ஒரு நாள் சமாளிக்க முடியுமா என்ன? சாம்பார், ரசம், குழம்பு, சட்னி, இப்படி தினசரி சமையல்ல தக்காளிக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. ஆனா நம்ம சமையல் அறைக்கு வந்து சேர இந்த தக்காளி வயல்ல எப்படி உருவாகுது? ஒரு சின்ன விதையில இருந்து நம்ம கையில வந்து சேர்ற வரைக்கும் ஒரு விவசாயி எவ்வளவு கவனம் எடுத்துக்கணும் தெரியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல தக்காளி சாகுபடிக்கு நல்ல விதையை தேர்வு செய்வது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற பகுதியோட மண், காலநிலை, தண்ணீர் வசதி, இதுக்கெல்லாம் ஏற்ற ரகத்தை தான் தேர்வு செய்யணும். விதைய வாங்கிட்டோம்னு உடனே வயல்ல போட்டு விடாம முதல்ல நாற்றங்கால விதைத்து நல்ல நாற்றுக்களை வளர்த்துக்கலாம். நாற்றங்கால தண்ணீர் தேங்கி நிக்க கூடாது, நாற்றுக்கள் ஆரோக்கியமா வளரணும். நல்ல வலுவான நாற்றுக்களை மட்டும் தேர்வு செய்து வயல்ல நடவு செய்யணும். அடுத்ததா சரியான நிலத்தை தேர்வு செய்யணும். தக்காளிக்கு தண்ணீர் தேங்கி நிற்காத நிலம் ரொம்பவே முக்கியம். நிலத்தை நன்றாக உழுது மண்ணை தயார் செய்து நன்றாக மக்கிய தொழு உரம் அல்லது இயற்கை உரம் சேர்க்கணும். அப்புறம் நாற்றுக்களை நடவு செய்யும் போது ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, செடிகளை ரொம்பவே நெருக்கமா நடக்கூடாது. ஒவ்வொரு செடிக்கும் போதுமான இடைவெளி இருந்தால்தான் நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கும். சரி நேயர்களே, தக்காளி செடியை நடவு பண்ணியாச்சு, அடுத்து என்னென்ன கவனிக்கணும் அதை பற்றி அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இது ஒரு இனிய பாடல்.

நேர்களே, நம்ம தக்காளி சாகுபடி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாற்று நடவு பண்ணியாச்சு, இனிமே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? முதல்ல தண்ணீர் ரொம்ப முக்கியம். தக்காளி செடிக்கு தண்ணீர் தேவை. ஆனா தண்ணீர் நல்லா கிடைக்குதுன்னு அளவுக்கு அதிகமா ஊத்திக்கிட்டே இருக்க கூடாது. மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் தேங்கி நின்னாலும் பிரச்சனை, தண்ணீர் இல்லாம போனாலும் பிரச்சனை. அதனால சரியான நேரத்துல சரியான அளவுல தண்ணீர் ஊற்றணும். அடுத்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? களை எடுக்கிறது தான். தக்காளி செடியுடன் சேர்ந்து களைகளும் வளர ஆரம்பிச்சிடும். அந்த களைகள் மண்ணில் இருக்கிற தண்ணீரையும் சத்துக்களையும் எடுத்துக்கொள்ளும். அதனால் அவ்வப்போது களைகளை அகற்றி வயலை சுத்தமா வைக்கணும். அடுத்ததா உரம். செடி நல்லா வளரணும், பூ நல்லா வளரணும், காய் நல்லா பிடிக்கணும். இதுக்கெல்லாம் தேவையான சத்துக்கள் செடிக்கு சரியான அளவுல கிடைக்கணும். அதனால மண் பரிசோதனை செய்து மண்ணுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுகிட்டு உரமிடுறது ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமா உரம் போடுறதும் நல்லதல்ல. நம்ம பகுதி வேளாண் அலுவலர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கிட்ட உரங்களை பயன்படுத்தலாம். சரி, இப்போ செடி நல்லா வளருது, பூ வருது, அந்த பூ காயா மாறும் போது இன்னும் என்னென்ன கவனிக்கணும் அத அடுத்ததா பாக்கலாம். இப்போ ஒரு அழகான பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, வேளாண் உலகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தக்காளி சாகுபடி குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம தக்காளி செடி நல்லா வளர்ந்திருக்கு, பூ வந்திருக்கு, காயும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல். தினமும் வயலுக்கு போகும்போது கொஞ்சம் செடிகளை பார்த்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இலை சுருண்டு போயிருக்கா, இலையில சின்ன சின்ன துளைகள் இருக்கா, காயில துளை இருக்கா, செடி திடீர்னு வாடி போயிருக்கா, இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சா உடனே கவனிக்கணும். சரி, நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிடலாம். ஆனா நாமவே ஏதாவது மருந்தை வாங்கி தெளிக்க கூடாது. முதல்ல என்ன பூச்சி என்ன நோய் என்பதை சரியா கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற கட்டுப்பாட்டு முறையை வேளாண் நிபுணர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி

ஒவ்வொரு நாளும் செடியை கவனிச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். சரி, இவ்வளவு நாள் பார்த்து வளர்த்தாச்சு, இப்போ நம்ம காத்திருந்த அந்த நேரம் அறுவடை நாள். தக்காளி காய்கள் தேவையான அளவுக்கு வளர்ந்து சந்தைக்கு எடுத்துச் செல்லும் தூரம், பயன்பாடு இவற்றை பொறுத்து சரியான முதிர்ச்சி நிலையில் பறிக்கலாம். காய்களை பறிக்கும் போது செடியை சேதப்படுத்தாம கவனமா பறிக்கணும். ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள போகுது, அது நாற்றாகுது, நாற்று செடியாகுது, செடியில் பூ வருது, அந்த பூ காயாகி கடைசியில நம்ம சமையலறைக்கே வந்து சேருது. இதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பும் பொறுமையும் அக்கறையும் இருக்கு. குறிப்பா நம்ம அந்தமான் பகுதிகளில் மழை, ஈரப்பதம், மண்ணின் தன்மை எல்லாமே சாகுபடியில் முக்கியமானது. அதனால நம்ம வேளாண் அலுவலர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கிட்டு தக்காளி சாகுபடி செய்வது ரொம்பவே நல்லது. நேயர்களே, ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு செக்க சிவந்த தக்காளி வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் விவசாயியோட உழைப்பு இருக்கு. நல்ல விதை, நல்ல நாற்று, சரியான நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு, தேவையான ஊட்டச்சத்து, பூச்சி நோய் கண்காணிப்பு, இப்படி ஒவ்வொன்றையும் கவனமாக செய்தாலே தக்காளி சாகுபடியை நல்ல முறையில் மேற்கொள்ள முடியும். விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, நம்ம உணவுக்கான அடிப்படை. அந்த உழைப்பை மதிப்போம், விவசாயத்தை நேசிப்போம்.

இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அனிதா. வணக்கம் நேயர்களே.